0: சொன்ன மாதிரி கலிக்க ரிச்சம் சொன்ன மாதிரி கலிக்காது.
1: Ràdio Murta, una ràdio d'aquí feta